0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் மௌக்திக ஸ்வர்ண ருத்ராக்ஷ மாளிகாய நமஹ. ஓம் மௌக்திக ஸ்வர்க்வினே நமஹ. ஓம் மௌக்திக மாளிகாய நமஹ. ஓம் மிருகண்டுதனய ஸ்தோத்ர ஜாத ஹர்ஷாய நமஹ. ஓம்.

மஞ்சுசுஞ்சானமஞ்சீரலசத்பாதசரோருஹா கணமஹ. ஓம் மஞ்சீரமஞ்சலபதா கணமஹ. ஓம் மஞ்சுமஞ்சீரணினதைரா.

நமஹ. ஓம் மணிசிம்ஹாசனாசீனாக நமஹ. ஓம் மணிபூரநிவாசகாக நமஹ. ஓம் மணிமண்டபமத்யஸ்தாக நமஹ. ஓம் மணிபந்தவிராஜிதாக நமஹ. ஓம் மணிமாலாக நமஹ.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurveda, Madhyandina Shaka, Adhyayam 23.

ஹரிதத்யஜஸ்தம்பம் பரிதிஷே சகும் சர்வம் தாயாத் யஜ்ஜஸ்யானுதிரேகாய

அன்னக்கிரன் விதவ் அக்ரதிதுக்கலி விச்ச அதை விச்சோ வீரஹமே வீரஹா பிரம்மணே சத்பிரம்மானம் நாத்யச்சவரா அந்தர்வேதினை அத்தியவருத்தியை குண்டுகே நாதிகிருந்தாதிகு தத்வாய சுககாமாய வரிதேவாக ஏவத்திருக்கா

0: ீஷ்மருத்துஷத்ரந்திரவீணம் பிரதீச்சீமாரோஹஜாதீத்வாவது வைரூபாமசப்தோமோ வருஷாருவிட்ரவீணம் உதீச்சீமாரோஹானுஷ்டுப்த்வாவது வைராஜ்ஞசாமைகவிஜேஷஸ்தோமஷரதுஃபலந்திரவீணம் ஊர்த்வாமாரோஹபங்கிஸ்த்வாவது சாக்வரரைவதே சாமானே த்ரிணவத்ரயஸ்த்ரிஜ்ஞேஷௌ ஸ்தோமௌ ஹேமந்தசிசிரா ருத்வர்ச்சோத்ரவீணம் ப்ரத்யஸ்தன்னமூச்சே ஷிராஹ சோமஸ்ய த்விஷீரசிதவே ஏவமே த்விஷிர்பூயாத் மிருத்யோஃ பாஹ்யோஜோஸி சஹோஸ்ய மிருதாமசி ஹிரண்யரூபா உஷசோ விரோக உபா இந்திரா உதீத சூர்யஶ்ச ஆரோஹதம் வர்ணமித்ரகர்த்தம் ததஶ்சக்ஷாத மதீதிந்திதிஞ்ச மித்ரோ சிவரூணோசி
1: சோமஸ்ய த்வாத்யும்னேனாபிஷிஞ்சாம்யக்னேர்ப்ராஜா ஸா சூர்யஸ்ய வர்ச்சாஸா இந்திரஸ்யேந்திரியேண மருதா மோஜாஸா க்ஷத்ராணாம் க்ஷத்ரபதிரேத்யதி தித்யூன் பாஹி இமந்தே வா அஸபத்னஜ்ஞசு வத்வம் மஹதே க்ஷத்ராய மஹதே ஜ்யேஷ்ட்யாய மஹதே ஜானராஜ்யாய இமமமுமமுஷ்யா புத்ரமமுஷ்யாஃ புத்ரமஸ்யை விஷே ஏஷவ குர

அத்தியவசாநாவச்சரந்தி ஸ்வசிச்சாவிரமனுமோர்விக்கமசி விஷ்ணோர்விக்கமசி விஷ்ணோ.

0: அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் எதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜ. ஓம் நம சிவாய.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
0: நம பரமரிஷிபியோ நம பரமரிஷிபியாம் ஹரி ஓம். அந்தராயதிமிரோபாந்தயே சாந்தபாவனமசிந்திய வைபவம் தன்னரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி குந்திலம் மஹம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினேம் வியோமவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. அருணாச்சலவரர்க்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகரகணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. கோபமில் குணத்தோய் குறையாயனை குளம் குறையன் செய்தேன் அருணாச்சலாம். கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலம். சகலமும் விழுங்கும் கதிரொளியினமன ஜலஜமலர்த்தியடருணாச்சலாம். சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய்ப்போவன் அருணாச்சலம். சித்தம் குளிர கதிரஸ்தம் வைத்தமுதவாயை திர அருண்மதி அருணாச்சலாம். சீரையழி நிர்வாணமாசெய்தருள் சிறையளித்தருள் அருணாச்சலம். சுக கடல் பொங்கம் சொல்லுணர்வடங்கம் சும்மா பொருந்திடங்க அருணாச்சலம். சூது செய்தன்னை சோதியாதி நீ உன் ஜோதி உரு காட்டருணாச்சலம். செப்படி

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரம். தி டைட்டில் இஸ் பஞ்சாட்சரம், sung by Siva Arvind Rajagopalan. Thank you. Om Namah Shivaya.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு மார்க்கபந்து ஸ்தோத்திரம். வழங்குபவர் சிவ டாக்டர் கணேஷ் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஃ. ஓம் அகண்ட சச்சிதானந்த விக்ரஹாய நமஃ. ஓம் அகிலா பதாம் அபஹாரிணே நமஃ. ஓம் அகில தேவதாத்மனே நமஃ. ஓம்.

சிந்தியாய நமஹ. ஓம் அசிந்தியாய நமஹ. ஓம் அசேதனாய நமஹ. ஓம் அசிந்தனீயாய நமஹ. ஓம் அசராய நமஹ. ஓம் அசிந்திய சக்தகே நமஹ. ஓம் அசிந்திய திவ்ய மஹிம ரஞ்ச.

கல்யாண பரிபூர்ண மகோதயாய நமஹ. ஓம் அனசூயகாய நமஹ. ஓம் அன்னமயாய நமஹ. ஓம் அன்னதாய நமஹ. ஓம் அனிர்விண்ணாஸ்ருத

நமஹ ஓம் அனலரோஜிஷே நமஹ ஓம் அனந்த குணாபிராமாய நமஹ ஓம் அநாத்மனே நமஹ ஓம் அநாத ரக்ஷகாய நமஹ ஓம் அனௌபம்யாய நமஹ ஓம் அநிர்தேஷ்யாய நமஹ ஓம் அனுத்திஷ்டாபிதானாய நமஹ ஓம் அபராய நமஹ ஓம் அப்சரோகணசேவிதாய நமஹ ஓம் அபவர்க்கப்ரதாய நமஹ ஓம் அபரிச்சேத்யாய நமஹ ஓம் அபாம்நிதாகே நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurveda, Madhyandina Shaka, Adhyayam 4.

ஆனந்தாலும் புத்தம் வரையாறும் இங்காசோமாத்தம் நிரஸ்தேமஸ்மே கபுரபேஷ்ஜோஸ்பரம் இங்காசோமா பரிவாம்பு மதே.